ரைட் ஆன்சர். அண்ட் எண்டப்பள்ளி கோபி பாத்தின பண்டலானா? ஓகே ரைட் ஆன்சர். அண்ட் அலகே வாணி ஹாரிகா பெர்ஹம்பூர் ஒடிசா நுண்டி ரைட் ஆன்சர் ని பம்பించారు. அண்ட் ரேடியோ மித்ருக்கு சுபதினம் அண்டூ. எஸ் கோட ஸ்ரீமன் நாராயண, கோட்ட சுஜாதா, கோட்ட சாய் பிரீதம், பவனிபுரம், விஜயவாட நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் மெசேஜ் அனந்தபூர் நுண்டி நவோதய காலனி இக்கடி நுண்டி மெசேஜ் చేశారు இமாம்பி அக்தர் வலி பாஷா. குட் மார்னிங் அண்டூ ரைட் ஆன்சர். அண்ட் மரீ டைலாக் அண்டே சாலா கஷ்டம் மேடம், கானி ப்ரோக்ராம் சாலா பாவுந்தி, டைம் கொஞ்சம் பெஞ்சண்டி அண்டூ கொனகண்டல ரமணாராவ் பெங்களூர் நுண்டி மெசேஜ் చేశారు. தேங்க் யூ சோ மச் அண்டி, நேன் ஆன்சர் ஏண்டனே చెప్తాను. அண்ட் காலா ஸ்ரீனிவாசராவ் கோதாண்ட் நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் மெசேஜ் யா தர்வாதி டைலாக் கூட உண்டு. அண்ட் கொண்டய்ய பிரகாஷம் டிஸ்ட்ரிக்ட் கந்தகூர் நுண்டி மெசேஜ் చేశారు ரைட் ஆன்சர். அண்ட் பெடன ஜோகானந்தரா காலனி அப்பல் ராஜு ரைட் ஆன்சர். மங்கள்கி நுண்டி ஜெயலட்சுமி ரைட் ஆன்சர். அண்ட் முகமது இனாயத்துல்லா பவானிப்பேட்டை கிராமம் காமாரெட்டி நுண்டி ரைட் ஆன்சர். அண்ட் நிஜாமாபாத் ஜில்லா உம்மன் நுண்டி முகமது ஜெயனுதீன் ஸ்னேஹா பானு ஜெயனுதீன் ரைட் ஆன்சர். ஹாய் ஜோதக்கா அண்டூ கடப வினய் மெசேஜ் చేశారు. மல்லிகார்ஜுன அபிராம் கேசவ நகர் தர்மவரம் ரைட் ஆன்சர். சோ அது மேட்டர் அன்மா மொத்தம் சாலா ரைட் ஆன்சர்ஸ் அது வச்சு இந்த ரைட் ஆன்சர் ஏன் பெட்டி மூவி நிச்சி எஸ் மல்லி புடத்தாமா ஏன் அட்ட சோ புடத்தாமா ஏன் மல்லி அட்டர் கதா சூப்பர் காந்தி அசல் அண்ட் சாங் கூட அனந்த ஸ்ரீராம் கார் சாங் ராசாரு சப்பான் கதா அது நோசம் ஖ச்சிதங்க ப்ளே செய்யும் அண்ட் ஆ சாங் விந்தம். சோ இப்படி வரைக்கும் நான் மெசேஜஸ் அது இவ்வி மரி ஹரிவில்லு ஹோப் பாகா என்ஜாய் செய்யார் அனுக்குனா பெட்டி மூவி நிச்சு ஏ ரஹ்மான் கார் மியூசிக் கம்போசிஷன் ஆயனே பாடின அனந்த ஸ்ரீராம் கீதம் வந்து வின் டூ ஸ்ட்ரெயிட் யூன் டூ வித் பாரதி எஃப்எம் 101.3.

0: தங்காச்சி
1: சூப்பர் மச்சி
0: தங்காச்சி தங்காச்சி எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சு
1: சூப்பர் மச்சி.